கேமரா பாக்குற ஒரு தினசா பேசுற கலரா இருக்கேன்னு சீனாமா இந்த ஹெட் வெயிட்மா நீ நடையா நடக்குற அந்த கேட் வாக் வேணுமா நீ கேண்டிட் போட்டோக்கு போஸ் கொடுக்கிற ஆள்